அதி கலேகுஃபானு விதாள் வாஷ் எய் தியபா மீஹுங்க வெரி ரஸ்கலாங்க ஹதரத்துங் ஐஸ்ஃபாவா ஹாக்குதிது ஃபஹெ பேனும் மீஹகு ஈமாம் வாஷ் அதி பேனும் மீஹகு காஃபிரு வாஷ் ஹம கஷவரும் காஃபிருவ அணியாவிருவ கெ மீஹுன்ன திவன் ரஸ்கலாங்க நரக தையாறு குருவீமே எ நரகாகே அலிஃபானுகெ ஃபாருதங் எவரெம் வஷாலாகெம் வே எவரெம் ஃபெனங் எதி கோவா லேஃபினம எவரென்ன திவ்வானி தேவ குண்டி ஃபத ஹூணு கங்கத ஃபெனகே எயிம் மூணு த ஃபிஸ்ஸாலானதே எவரென்ன லிபே புயுமுகே நுபாகமாய் அதி திபே தனகெ கொதுங் எ நரகாகே நுபாகமாயே.

நீ முகமது ரீஹான். அழுகனுக்கு அடுத்து எஸ்வானி நுவதி மெகா ஹாட்ஸ் திவஹி எஃப்எம்மே.

0: திவேஹி எஃப்எம் 91.1 MHz திவேஹிங்க முனிஃபு எஃப்எல் வைத்திய நுமுக அபதுவஸ்
1: ரீத் அபதுவஸ் ரீத்